0: நப்பத்த இருக்கிற தக்க பிள்ளை தூக்க சாட தோமல்லுமாங்க தவா இருக்கிற சில்லிடு ஃபைதார கக சாட தோமல்லுமாங்க அடிச்சு தூசினி அடியோ டக்கரோக்க சாட தோமல்லுமாங்க மும்முடி செஞ்சாமு இத்தாசு துரு தக்க சாட தோமல்லுமாங்க சிங்கி சிங்கி கரு திராக்குடி கக சாட தோமல்லுமாங்க எரை ஹவங்க ஏ அபுனங்க
1: Thank you.